0: சபரிவானோ நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598537773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேம்,
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பாடினீங்கன்னு
0: ஞாபகம் இருக்குது. பாடுங்கள், அதே பாடுங்கள், நல்ல பாட்டு.
1: பாட்டு பாடுறேன்.

0: இல்ல காத்துதான் அடிக்குது, ரொம்ப காத்து அடிக்குது.
1: அழகா சிரிச்சா புயல் மழடா, அழகா மழடா அட மழடா, அழகா சிரிச்சா புயல் மழடா. மாறி மாறி மழையடிக்க மனசுக்குள்ள கொலை பிடிக்க, கால்கள் நாளாச்சு கைகள் ஏற்றாச்சு, என்னாச்சு ஏதாச்சு எதோ ஆயாச்சு. மயில தோக போல இவ மழையில் ஆடும் போது, ரயில் பால போல என் மனசும் ஆடும் பா.

0: பாட்டு படக பாட்டு மழகம் பாடு கிக்கர பாட்டு உன்னை என சேர்த்து வச்ச மழைக்கு ஒரு செல்லாம் போடு என கொஞ்சம் காணலையே உனக்குள்ள தேடி பாரு மந்திரம் போல இருக்கு புது தொந்திரம் போல இருக்கு பம்பரம் போல எனக்கு தலைமத்தி சுத்துது இருக்கு தேவதையின் தேவதையின் நீ அது சந்தோஷமா ஆடுது இன்னி போல வேறாரும் இல்ல என்ன விட்டா வேறாரு சொல்ல சின்ன சின்ன சின்ன சின்ன கண்ணரன்னு கொடுத்தா இந்த கண்ணு பாட்டிக்கு உள்ள படைச்சு வச்சா பத்தாம் போச்சு பொண்ணு நெஞ்சு படபடக்கும் நின்னு ஓ இவளும் ஒண்ணு எனக்கு ஒண்ணு புட்டா கொன்னு போவதை நீ நான் போவதை நீ
1: சிறப்பு ரொம்ப அழகா பாடுனீங்க. மழை பாடல் இப்ப மழையை கிடைக்கிறது பெரிய கஷ்டம் இல்ல
0: ரொம்ப
1: அருமையான பாடலா அழகா பாடின உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள்.
0: ஏனைய உறவுகளும் பாடியிருக்கிறாங்க மேம், அவங்களுக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள்
1: நன்றி நன்றி.
0: ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம்.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ.
0: பை மேம்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அருமையான ஒரு மழைப்பாடல் எடுத்து சிறப்பாக இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு ரொம்ப தேவை. மழையாக வரலனாலும் பாட்டாக வந்து நம்மளையெல்லாம் குளிர வச்சுட்டு போன அவருக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம். ராஜேஸ்வரி.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன்.
0: நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் மேம்.

0: என்ன மேம் இதுக்குள்ள முடிச்சிட்டீங்க?
1: ரெண்டு வாரம் பாடிட்டேன்.
0: பாடிட்டீங்களா? ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப அருமையா இருந்தது. உங்க குரல்ல கேட்க ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அழகான அவங்க குரலில் ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம், சிறப்பான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அழகாக அருமையாக பாடிட்டு போனாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: தேன்மொழி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன்.
0: பாடுங்கள் உங்களுக்கு. நாங்க நல்லா இருக்கோம் மேம், பாடுங்கள்.
1: அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கி ஒரு தீபம் என்றோம். அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கி ஒரு தீபம் என்றோம். அன்று சொன்ன வேதம் என்றோ அதன் பேர் பாசம் என்றோ.

பூவை வைத்து பார்ப்பதற்கு பொன்னை வைத்த இடத்தினே, பூவை வைத்து பார்ப்பதற்கு அண்ணன் யாரும் உண்டோ, இன்னும் ஒரு சொந்தம் உண்டோ? அண்ணன் யாரும் உண்டோ, இன்னும் ஒரு சொந்தம் உண்டோ? அதன் பேர் பாசம் என்றோ, அண்ணன் ஒரு கோயில் என்றார், தங்கி ஒரு தீபம் என்றோ? தொட்டிலிட்ட தாயும் இல்லை.

0: தெரீவமன்றோ அதன் பேர் பாசமுன்றோ அண்ணன் ஒரு கோவில் என்றார் தங்கி ஒரு தெய்வமன்றோ கண்ணன் மொழி கீதை என்று கற்றவர்கள் சொன்னதுண்டு கண்ணன் மொழி கீதை என்று கற்றவர்கள் சொன்னதுண்டு அந்த மொழி எனக்கு எதற்கு அண்ணன் மொழி கீதை என்றோ அதன் பேர் பாசமன்றோ அண்ணன் ஒரு கோவில் என்றார் தங்கி ஒரு தீபமன்றோ அண்ணன் ஒரு கோவில் என்றார் தங்கி ஒரு தீபமன்றோ அன்று சொன்ன வேதமன்றோ அதன் பேர் பாசமன்றோ அண்ணன் ஒரு கோவில் என்றார் தம்பி ஒரு தீபமன்றோ.
1: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா பண்ணீங்க. எங்க அண்ணன் ஒரு கோவில் சொல்றீங்க,
0: நன்றி நன்றி.
1: அழகா பண்ணீங்க மேம், ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள், நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான அவங்க குரல்ல அருமையான ஒரு பாடல், சிறப்பு, ரொம்ப அரிதான பாடல், அழகா பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்? நீங்க ஏன் போன வாரம் வரல? கொஞ்சம் போல மிச்சம் யார் பாடுவா?
2: பாதிதான் எழுதிருக்கு, அதனால பாதி மட்டும் அதாவது தாலி வரம் கேட்டு வந்தேன், அது வரைக்கும்
1: படிக்கிறேன்.
2: உங்க
1: இஷ்டம்
2: செய்யுங்க
1: மேம்.
2: சிங்காரி சுந்தர லீலிய சுந்தர மாலைய அல்லியம்மா எங்கள் அல்லியம்மா தங்க சொல்லியம்மா சொல்ல கொல்லியம்மா ஆரியங்காலம்மா இந்த சிங்காலம்மா அரு முப்பாத்தம்மா எங்கள் வெட்பாத்தம்மா சிங்காரி ஒய்யாரி சங்காரி உமையவா மண்மாரி பொன்மாரி செல்லாரி சிலம்மாரி பர்வத்தூரம்மா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் கே தாயம்மா கத்திருந்து பாரம்மா விருதுணையாரம்மா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கத்திருந்து பாரம்மா விருதுணையாரம்மா உத்தம் இல்ல ஒரு உத்தம நெஞ்சிக்கு சோதனைகள் எதுக்கு அவள் கட்டிய தாலிக்கும் பொத்துக்கும் காவல் கொடு எனக்கு நீதிக்கு கண்டு

0: ஆண்டின் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வெறு துணையாரம்மா.
1: அப்படியா? வேற பாட்டு பாட போறீங்களா?
0: ஒண்ணும்
1: நினைக்கல, நீங்க பாடுங்க.
0: சரி.

யாருக்கு என்ன யாராருக்கு எந்த வேடையோ ஆடுமறை கூட்டம் வரும் தாத்தம் என்றால் ஓட்டமிடும் தாயாலே வந்தது தீயாலே வந்தது தாயாலே வந்தது தீயாலே வந்தது மெய்யென்றும் மேனியை யார் சொன்னது வாழ்வே மா

0: வாநாட அம்மிடும் நேரம் தான் உத்த காட்சி நடக்குதுமா பேசும் கணக்கவும் ஓய்வு எடுக்கவும் காலம் நெருங்குதுமா பாறைகள் பலமாறியே வந்துமா தாய் கொண்டு வந்ததை தலாட்டி வைத்ததை நோய் கொண்டு போகும் நேரம் அம்மா.
1: சிறப்பு மேம், இரண்டு பாடலும் ரொம்ப அழகா பண்ணீங்க. வர வர உங்க ரொம்ப ஸ்வீட்டா மாறிச்சு உங்களோட வாய்ஸ். சந்தோஷமா நீங்க இருங்க மேம், சந்தோஷமா நீங்க இருந்தா போதும் மேம், நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நீங்க நீங்க கவலையா பாடுறீங்களே அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அம்மன் பாடுங்கள், அம்மன் பாடல பாடுனீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, சூப்பரா பாடுனீங்க அருமை, நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள். அழகான அவங்க இனிமையான குரலில் இரு பாடல்கள் பாடினாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அருமையாக பாடினாங்க. அந்த அம்மன் பாடலாம் அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு, ரொம்ப சூப்பராக பாடினாங்க. அடுத்து வந்த சோகத்திலும் சுகமான பாடல் மிக சிறப்பு. அருமை, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள், வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம்
2: சகோதரி,
1: பாடுங்க. சூப்பரா பாடல் ஆரம்பிங்க பாக்கலாம்.
2: நிறைந்த மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னை நினைச்சு புட்டா எழுதெல்லாம் சுகமாகி மறைகளும் இதை சொல்லும்படி மகமாயி கண்ணில் தொட்டிய குணம் தெரியுதடி மகமாயி

செல்வர் பவலவழி.

மஞ்சளிலே குளித்திருப்பாய், சிங்காரமா சிரிச்சி நிப்பா, பஞ்சமென்று வந்தே விட்டா தயங்காமல் காத்திணிப்பா, பஞ்சமென்று வந்தே விட்டா தயங்காமல் காத்திணிப்பா. அன்னிகை சுரந்தெடுத்து மாலையிட்டோம், அரிசி மாவி வைத்து பொங்கலும் வைத்து, துள்ளியை எங்கள் உண்ணி தூயவளே என் தாயே மாரியம்மா, பட்டு பீதாம்பரத்தில் பட்டு பீதாம்பரத்தில் ராவணியும் உனக்கு அவாரை சீலைகளும் கொண்டு வந்தோ, பட்டு பீதாம்பரத்தில் தவானி அவனையும் சேலைகளும் கொண்டு வந்தோம். உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு என்ன குறைவிடத்தில் முறையிடுவேன் தாயே, என்னென்ன

0: யா மேம், எல்லாரும்
1: இல்ல
0: நீங்க
1: நிறைய
0: அரை அரை பாட்டு தான்
1: சும்மா
0: பாடுறீங்க, ஏன் ஆஃப் தான் பாடுறீங்க? மிச்சத்தை அப்படி அப்படியே
1: ஃபுல் பண்ணுனா லேயர் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நம்மளே கை
0: ஓகே
1: எடுத்து
0: மேம்,
1: கூடாதுல்ல
0: இப்போ
1: அவ்வளவு
0: உங்களை
1: லேயர்.
0: நினைச்சி நீங்க பாதி பாட்டு தான் பாடுறீங்க. ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப
1: தேங்க்ஸ்
0: சிறப்பா
1: தேங்க்ஸ்.
0: அழகா பாடுனீங்க. நீங்க மேக்சிமம் நீங்க வந்து பக்தி பாடல் தான் ரொம்ப பாடுவீங்க என்ன மேம்?
1: இல்ல எல்லாரும் சினிமா பாட்டு பாடுறாங்க,
0: ஆ
1: நம்ம வந்து பக்தி பாடல் நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்டா கொடுப்போமே
0: ஓகே மேம்,
1: அப்படின்னு.
0: சூப்பர் மேம்,
1: எனக்கு ஒரு
0: சூப்பர் சூப்பர்.
1: நம்மளுக்கு வந்து எனக்கு சாமி பாட்ட வந்து ஆனா எனக்கு அது ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் எனக்கு,
0: நிச்சயமா
1: அவ்வளவுதான்.
0: நிச்சயமா மேம், நிச்சயமா
1: கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் எனக்கு,
0: நிச்சயமா
1: அவ்வளவுதான்.
0: நிச்சயமா மேம்.

0: கோவிலிருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேம். புவனேஸ்வரி மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கும்.
1: ஓகே மேம், பாடுங்கள் உங்கள் பாடலை.
0: பாடட்டுமா? ஓகே.

மலர் போல பெண் ஒன்று மணி மீது பொன்வண்டு மலர் போல பெண் ஒன்று மணி மீது பொன்வண்டு மனம் கேட்டது உன்னிடம்

0: டிஃப்ரெண்ட் சாங் ரொம்ப சூப்பர்பாக இருந்தது.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
0: எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த பாட்டெல்லாம்?
1: எல்லாம் உங்க மாதிரி நிலையத்துல கேட்டுதான்.
0: அப்படியா, இது என்ன படம் மேம்?
1: இது வந்து அவளொரு பச்சை குழந்தை, சுரேந்தரும் சோபா சந்திரசேகரும் பாடுவாங்க.
0: அப்படியா, சூப்பர்பா பாடுங்க. இப்போதைக்கு நீங்க கோவை புவனேஸ்வரி தான் பாட்டு நாங்கள் கேட்டிருக்கோம், ரொம்ப அழகாக பாடுனீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். அழகாக அழகாக சிரிக்கிறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். அழகாக மாலை செம மாலையில் வர பாட்டு நிகழ்ச்சிக்காக பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாடல் அருமையாக இருந்துச்சு, அவங்க குரலும் அவ்வளோ அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைவு சொந்தம். வருங்கள், வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நல்லா இருக்கீங்களா ராஜேஷ்?
1: நல்லா இருக்கேன் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேன். மழை உண்டா கோவை? கோயம்புத்தூர்ல மழை உண்டா
1: மேடம்? மழை இல்ல மேடம், காத்து தான் அடிக்குது.
0: நீங்க என்ன சொன்னீங்க?
1: காத்து தான் வருது.
0: காத்து தான் வருது. நீங்க பாடும்போது அப்படி வந்துடாம, அதுக்கு முன்னால எனது சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க?
1: தேன்மொழி மேடம் அப்புறம் கர்த்தா அவங்க எல்லாருமே நல்லா பாடினாங்க, பாக்கியலட்சுமி மேடம் எல்லாரும்.
0: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப நல்லா போகுது. உங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணாங்க.
1: தங்கச்சி
0: பாடுங்கள் உங்கள் பாடலை அதே முயற்சியோடு.

0: மடியில் காண்பது சுகமே நானும் ஏனோ ஆகமும் கண்டு சீதையும் இன்று திரும்பி வந்தாள் வேகத்தில் ஆடும் ஊர்வசி என்று இறங்கி வந்தாலோ நந்தானி நீலா நீலா நாயகன் காண்பது சுகமே நாடம் ஏனோ. தேங்க்யூ மேடம்,
1: சிறப்பு
0: வாய்ப்பளித்ததற்கு.
1: எவ்வளவு அழகான பாட்டு தெரியுமா இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: நல்லா இருக்கும்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். எவ்வளவு அழகா அழகான பாடல், செம்மையாக இருந்தது, அருமையாக பாடினார், ரொம்ப நல்லா பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ்க்கு. அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். மிரட்டுறீங்க சார், நல்லா இருக்கிறீங்களா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு மிரட்டுறீங்க சார்.
2: பாடுங்கள் பருத்தி எடுக்க என்ன பல நாளா பார்த்தான், பருத்தி எடுக்க என்ன பல நாளா பார்த்தான், பொருத்தி இருக்க இல ஓடி வந்தாலாகாதோ, பொருத்தி இருக்க இல ஓடி வந்தாலாகாதோ, ஓடித்தா வந்து இருப்பேனா ஒன்னா மட்டும் பார்த்திருந்தாடிக்கா வந்து இருப்பேன்லையே முன்னாடி, எடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, பருத்தி எடுக்க என்ன பல நாளா பார்த்தமச்சாடி, பாதையில ஒருத்தி நான் போகையில ஒத்தையடி பாதையில ஒருத்தி நான் போகையில, நித்தரை போலித்தோம் நித்தா சுத்தி சுத்தி வந்தாயே, சுத்தி சுத்தி வந்ததனால் சொந்தமாகி போனவளே, சித்தம் குளிர இப்போ சேத்தனுக்கே போறேண்டி, நெஞ்சித்தான் குளிர இப்போ சேத்தனுக்கே போறேண்டி, பருத்தி எடுத்த இலே என்ன பல நாளும் பார்த்தமச்சான், சேத்தனைக்கும் வேலையிலே சென்றவர்கள் வந்துவிட்டார், எத்தனைக்கும் வேலையிலே சென்றவர்கள் வந்துவிட்டார், பார்த்து சிரித்திடுவார் பழி போட்டு பேசிடுவார், பார்த்து சிரித்திடுவார் பழி போட்டு பேசிடுவார், பழி போரும் சிரிப்போரும் சேர்ந்து கொண்டு வாழ்த்திடவே, திருமுருகன் அருளாலே திருமணம் தான் செய்திடுவோம், திருமுருகன் அருளாலே திருமணம் செய்திடுவோம், பருத்தி எடுத்த இலே என்ன பல நாளும் பார்த்தமச்சான், பல நாளும் பார்த்தமச்சான். ஹலோ,
1: சிறப்பா பண்ணீங்க சார், ரொம்ப அழகா பண்ணீங்க. அழகான பாடல், எந்த பாடினால் தான் நீங்க அழகா பாடுவீங்களே, என்ன சார்? சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். எப்பவுமே பாடுவீங்க அப்படித்தான், நல்லா பாடுறீங்க சார், எப்பவுமே நல்லா பாடுவீங்க. நீங்க எந்த பாட்டு எடுத்தாலும் ரொம்ப அழகா பாடுவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள் அழகான ஒரு பாடல் பருத்தியை எடுக்கையில் அப்படின்னு ஒரு ஞாபகத்தில் ரொம்ப அழகாக பண்ணார், சிறப்பாக பண்ணார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 7:45. எனது குரலில் ஒரு பக்தி பாடல் என்று.

மருவான் வடிவேலன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

வந்தால் வருவான் வடிவேலன். முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: சூப்பரா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: மாண்டோலை சிறிதானோ மாண்டானோ, வேர்பன் தோப்பு கூலியிலும் சீதானோ. மாண்டோலை சிறிதானோ மாண்டானோ, வேர்பன் தோப்பு கூலியிலும்

0: காஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோ குக்குயிலும் நீரானோ நீரோடை போலவே சிறிதாடி ஓடினாள் நீரோடை போலவே சிறிதாடி ஓடினாள் வலையோசையே காதிலே என்று பாடுதே பளிங்கு சிலையே பவழ கொடியே குறுங்கி வரும் இடையில் புரலும் தடையில் மயக்கும் மலர் கோடி மாஞ்சோலை கிழானோ மாண்டானோ மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் சொல்லும் எது சேர்ந்தான் அல்லும் கரம் நான் தான் மஞ்சம் மதி வஞ்சி கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வே கண்காவியம் பண்பாடினும் பெண்ணோவியம் செந்தாமரையே மேலாடை மாந்தனி அசைந்தாடும் வேளையில் பல கோடிகள் ஆசையே வந்து மோதுதேன் கரும்பு வயலே குறும்பு மொழியே இளமையனும் தானிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மோதில் மாஞ்சோலை கிழானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேதானோ தலங்கைகள் தரும் இசை தேந்தானோ நன்றி சகோதரி
1: பாடிட்டீங்களா மேம் இன்னொரு இது உண்டு இன்னொரு சரணம் உண்டுல்ல அப்படியா ஓகே மேம் சூப்பரா பாடுங்க அழகான பாடல் அருமையா பாடுங்க மேம் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் மேம் சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான ஒரு பாடலை சிறப்பாக அருமையாக பாடினாங்க நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: செங்கல்பட்டுலேருந்து கிருஷ்ணவேணி.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கும் மேம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலும்.
1: போதுமா உங்களுக்கு?
0: என்ன மேம்,
1: வெயில்லாம் எப்படி இருக்குது?
0: வெயில் இல்லை எங்களுக்கு, வந்து வெயிலே கிடையாது. நாங்கள் தென்காசி பார்த்தீங்களா, எங்களுக்குலாம் நல்ல காற்று அடிக்கும்.
1: அப்படியா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: கோயம்புத்தூர்லாம் கூட ரொம்ப வெயில் பயங்கரமா இருக்குன்றாங்களே.
0: ரொம்ப இருக்கும் வெயில் அங்க.
1: உங்களுக்கு கம்மியா இருக்கா?
0: எங்களுக்கு வெயிலே இருக்காது.
1: ஓ, அப்ப அங்க வந்துட வேண்டியதானே.
0: வாங்க மேம், வாங்க மேம்.
1: ஓகே ஓகே,
0: பாருங்க
1: பாருங்க. பாட்டு சூப்பரா இருந்தது.
0: அப்படியா? தேங்க் யூ மேம், தேங்க் யூ. நீங்க
1: பாருங்க. கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ணமலை தொட்டு

கூட்டுவான், கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ணமலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான், குழல் எடுப்பான், பாட்டிசைப்பான், வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான், வலம்பூரி சங்கெடுத்து பாலூட்டுவான். பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க, பட்டு வண்ண சிட்டு வந்து மலர் கொடுக்க, கண்ணங்கரு காக்கை வந்து மை கொடுக்க, கண்ணன் மட்டும் கண்ணத்திலே முத்தம் கொடுக்க, முத்தம் கொடுக்க, முத்தம் கொடுக்க, தத்தி

ri ra ra ro hari ra ri ra ri ra ri ra ra ro hari ra ri ra ri ra ri ra ra ro kannan varuvaan kadhi solluvaan vannamala thottil katti thaalaattuvaan kulaleduppaan paattisippaan valamburi changeduthu paaloottuvaan valamburi changeduthu paaloottuvaan உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்தான் இருவரின் கணக்கிலும் வரவு வைத்தான்

0: பழமொழி சங்கெடுத்து பாலூட்டுவா.
1: அருமை அருமை அருமை. எங்களெல்லாம் அப்படியே பாடி தூங்க வச்சிட்டீங்க மேம். நீங்க தாலாட்டு பாடி ஆரிரோ பாடி. ஆமா சூப்பரா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா பண்ணீங்க. அருமை, வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் செங்கல்பட்டிலிருந்து கிருஷ்ணவேணி ஸ்ரீதர் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க மேம். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் என்ன அழைக்கிறீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா மேம்? நாங்க நலமா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடல.
1: என்னுடைய பாடல பாடுறேன். ஆனா இப்ப வெயில் அதிகமா இருக்கனால அதுல பாட பத்தின பாடல்
0: தான்.
1: பூமிக்கு நம்மே என்னதான் கோபம், நெருப்பாய் சுடுகிறது. இந்த நிலத்துக்கு நம்மே என்னதான் கோபம், அனலாய் சகிக்கிறது. வானிற்கு நம்மே என்னதான் கோபம், மழையே பொழியவில்லை. அந்த காற்றுக்கு நம்மே என்னதான் கோபம், மரமே அசையவில்லை. பூமிக்கு நம்மே என்னதான் கோபம், நெருப்பாய் சுடுகிறது. இந்த நிலத்துக்கு நம்மே என்னதான் கோபம், அனலாய்

புரிந்துதான் இருந்தனவே. ஆனால் இன்றுள்ள காலம் மனிதரின் மனம்தான் எந்திரமானதுவே. பூமிக்கு நம்மே என்னதான் கோபம் நெருப்பாய் சுடுகிறது, இந்த நிலத்துக்கு நம்மே என்னதான் கோபம்.

காசுபணத்தை சேர்ப்பதை விட்டு இயற்கையை காப்போமே. பூமிக்கு நம்மே என்னதான் கோபம், நெருப்பாய் சுடுகிறது இந்த நிலத்துக்கு நம்ம.

0: அந்த காற்றுக்கு நம்மே என்னதான் கோபம், மரமே அசையவில்லை.
1: சிறப்பா பண்ணீங்க மேம், பாட்டு எழுதி மெட்டு போட்டு நீங்களே பாடுறீங்க, ரொம்ப டேலண்ட் மேம் உங்களுக்கு. சிறப்பு
0: சிறப்பு. இயற்கையில வந்து கொஞ்சம் மாற்றப்படுத்தாம இருக்கணும். இந்த குளிர்பதன பெட்டி இதெல்லாம் வந்து வாங்குறாங்க, கொஞ்ச நாள் வச்சுட்டு மறுபடியும் அதை தூக்கி போட்டுட்டு வாங்கும் போது பூமிக்கு வந்து மாசுபாடாதான ஆயிருக்கு பொருள்கள் எல்லாம். அதனால இருக்கிறத வந்து வரைக்கும் அந்த ஏசி எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும். ஏன்னா அந்த காலத்துல ஏசியிலயா எல்லாரும் படுத்திருந்தோம்.
1: வெயில் என்ன அடி அடிக்குது, எப்படி ஏசி இல்லாம இருக்க முடியும்ன்றீங்க?
0: எங்க போனாலும் இருக்க முடியும். ஆனா அந்த ஏசியில உட்காந்துகிட்டே இருந்தவங்க வெளியில எங்கேயாவது போனாலும் அவசர தேவைகளுக்கு போகத்தான் வேணும், நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் டூர் போகவே அப்போ அவங்கனால அதை தாங்கவே முடியல. அவங்களுக்கு அப்படியே தூக்கமும் வர மாட்டேங்குது, அவங்க பல பிரச்சனைகளுக்கு ஆளாகுறாங்க. தட்பவெப்ப நிலைக்கு எப்பவுமே
1: செயற்கை இருந்துக்கணும், சமாளிக்கணும்.
0: நினைக்கிறாங்க அது தவறு இல்ல. ஆனா எல்லா வசதிகளுமே அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும் போது அவங்கனால ஒரு இயல்பான வாழ்வு வாழ முடியாது. எல்லாத்தையுமே போராடி ஜெயித்து வர முடியாது, நம்ம வர முடியாது.
1: அருமையா பேசுனீங்க மேம், சிறப்பா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். அழகாக பாட்டும் பாடுனீங்க. நன்றி மேம், நன்றி, வாழ்த்துக்கள்.
0: எனக்கே பிடிக்கும் அந்த பாட்டு
1: ரொம்ப. நன்றியா. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
0: எல்லா மக்களும் நல்லா பாடுறாங்க, நிறைய பாடல்கள் வந்து நிறைய பாடணும். எல்லாரும் அதை கேட்டு நம்ம
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அழகான ஒரு விழிப்புணர்வு பாடல். சிறப்பாக அவங்க பாடினதும் இல்லாமல் எப்படியாவது ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அருமையாக பாடுவாங்க, அருமையாக பேசுவாங்க. அவங்களே பாட்டு எழுதி எவ்வளோ அழகாக பாடுறாங்க பாருங்கள். அருமை அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், கோயம்புத்தூர்ல இருந்து பத்மா பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: எல்லாரும்
0: நிலையத்துல எல்லாரும் சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன், நல்லா இருக்கேன். எல்லாரோட பாட்டையும் கேட்டு குளிர்ந்து போயிருக்கேன்.
0: அப்படி நான் அப்படியே அப்படி ஒரு கூலா இருக்கீங்க.
1: பயங்கரமா கலக்குறீங்க. உங்களுக்கு போட்டி போட எங்களால முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு.
0: ஐயோ, ஏன் மேம் என்ன ரொம்ப சொல்றீங்க?
1: என்னால பாட முடியலையே இருக்கு. சூப்பரா சூப்பரா, நிஜமாவே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நீங்க எல்லாம் அழகா பாடுறீங்க. உங்க நாத்தனாருங்க மாதிரியா நான் பாடுறேன் சொல்லுங்க.
1: பாடுறதுங்கிறது வேற, வாய்ஸ்ங்கிறது டோன் ஒண்ணு இருக்குல்ல, அது உங்க எல்லாருக்குமே அழகா இருக்கு. நிறைய பேர் நல்ல அருமையா இருக்கும் குரல், வாய்ஸ் சூப்பரா பாடுறீங்க எல்லாரும்.
0: சூப்பர் மேம், தேங்க்யூ மேம். பாடுங்கள், உங்களோட குரலை காட்டுங்க இன்னைக்கு.
1: எனக்கு எஸ்பி பாட்டா பிடிச்சதுனால, அதனால ராஜேந்திர பாட்டு வேற பிடிக்குமா, அதனால எடுத்திருக்கேன். பகலென்றும் இரவென்றும் பூமியிலே நடமாடும் நீ போ

ஓடையிலே ஏ ஏ செவந்தி ஆடையிலே ஏ ஏ சில்லு ஓடையிலே ஏ ஏ செவந்தி ஆடையிலே ஏ ஏ நீ

விறகு செய்யத்தை போன்ற அதிசயத்தை நிகழ்த்து காத்துக்கின்ற கண்கள். ராசி ராசி பழரசத்தின் போதை மகத்துவத்தை புதைத்து வைத்திருக்கும் இதழ்கள். தேவரகசியத்தை போன்ற அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுகின்ற கண்கள். ராசி பழரசத்தின் போதை மகத்துவத்தை

பூக்கள் நெஞ்சல் குளத்தில் தேங்கி கிடைக்கும் நினைவே வருடாதோ, நெஞ்சல் குளத்தில் தேங்கி கிடைக்கும் நினைவே வருடாதோ. ஜிலு ஜிலு உடையிலே ஏ செவ்வந்தி அடையிலே ஏ நீரில் தாளம் நலை கூடும் பகலென்றும் இரவென்றும் பூமியிலே நடமாடும் நீ பௌர்ணமி என் காதலி.

காயம் வரவில்லை மோகம் பிறக்குது மாயம் தான் என்ன, காயம் வரவில்லை மோகம் பிறக்குது மாயம் தான் என்ன, ஜிலஜிலோடையிலே.

0: வா, சூப்பர் சூப்பர் மேம். எப்படி இப்படி டிஃப்ரெண்ட் சாங் எடுத்து சிறப்பாக கொடுக்குறீங்க, ரொம்ப அழகாக பாடுறீங்க மேம்.
1: தேங்க்யூ
0: ஏன் பா பா பா பான்னு முதல்ல ரொம்ப அழகாக இருந்துச்சு.
1: அதுதான் அதுதான் சொன்னேன்ல, நீங்க பாட தூண்டுறீங்கன்னு
0: சொன்னேன்ல,
1: அதுதான் எங்களை பாட வைக்கணுங்கிற உங்களோட அந்த நோக்கத்துக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்றது. பெரிய விஷயம் அதுதான்.
0: சொன்னாலும் நீங்க வந்து பாடிட்டு போறீங்க பாருங்க சபரி வானொலியில. சிறப்பு மேம், நன்றி, வாழ்த்துக்கள் மேம். ரொம்ப அழகான குரல்ல அருமையான பாட்டு பாடின உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா அவர்கள், பத்மா ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணாங்க, டிஃப்ரெண்ட் சாங்காக செம்மையாக கொடுத்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க, அருமையாக இருந்துச்சு, அவங்க குரலும் அவ்வளோ அழகாக இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:15. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.